வாழ வளர வளரமுட. மொரிஷியசு வானொலி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த திட்டிக்கும் செவ்வாய்க்கிழமை மத்திய வணக்கம்.

0: இன்றைக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதி நம் மாதத்தின் ஆவணி மாதத்தின் முதல் நாள். இன்று மொரிஷியஸ் வானொலியில் இப்பொழுது முதல் தொடர்ந்து 1:30 மணி வரை ஒளிபரப்பாகி வரும் உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சியை கேட்பீர்கள்.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷியஸ் வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

கீழ் முத பாகத்தில் வருவன பக்தி பொங்கும் பாடல்கள். இதோ முதலில் வருவது கோளாறு பதிகம். நம் வாழ்வில் நவக்கிரக தோஷங்கள் நீங்க நமக்கு கிடைத்துள்ள ஓர் அற்புதமாக மந்திர பாடல்தான் கோளாறு பதிகம்.

வாழ்வும் தாழ்வும் நாம் நம் வாழ்வில் வளர வேண்டும். வாழ்க மகளிர் கூட்டம். இறைவன் நமக்கு தந்தருளும் ஒவ்வொரு நாளும் நன்னாளே. இதோ பழம்பெரும் பாடகர் டி எம் சுந்தரராசன் அவர்கள் குரலில் வரும் பழமை வாய்ந்த இந்த பாடல். ஆயிரம் பாட்டெழுது

பழம்பெரும் பாடக டிஎம் சந்திரதாசன் அவர்கள் குரலில் வரும் இன்னும் ஒரு பழமை வாய்ந்த திருமுருகனை போற்றும் பக்தி மிகும் இந்த பாடல் ஆதாரம் நின்றிரு பாதாரம்.

0: பக்தி பாடல்களுக்கு பிறகு வருவது உங்கள் வள்ளுவர் வாக்கு. தினம் ஒரு திருக்குறளை கற்போம். வாழ்க தமிழ், வளர்க குறள் நெறி. இதோ இக்குறப்பாக்களை நாங்கள் கேட்போம். பாரத்வாஜ் அவர்கள் இசையமைப்பில் அமைந்துள்ள செய்நன்றி அறிதல் எனும் குறப்பாக்களை கேளுங்கள். செய்நன்றி அறிதல்.
1: செய்நன்றி அறிதல்.
2: செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் பானகமும் மாற்றல் அறிது.
3: Pour un service rendu sans obligation, le don de la terre et du ciel est peu.

0: Oublier un bienfait est mal. Oublier le jour même un mal est bien. La pensée d'un ancien bienfait doit effacer celle d'un mal récent. Ce mal fut-il comparable à un meurtre?
1: நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கே.
0: Peuvent échapper ceux qui immolent en eux toute autre vertu. Il n'échappe pas ceux qui immolent la gratitude.
2: செய் நன்றி அறிதல் கிராட்டிடியூட், இது ஒரு குறப்பா? செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது பொருள். எளிய அதாவது தான் முன் ஒரு உதவி செய்யாதிருக்க தனக்கு உதவி செய்தவருக்கு இந்த பூலோகத்தையும் மேல் உலகத்தையும் பரிசாக கொடுத்தாலும் அதற்கு ஈடா காது. ஆங்கில மொழி பெயர்ப்பு, இவன் தி கிஃப்ட் ஆஃப் போஃப் தி அர்த் அண்ட் தி ஹெவன்ஸ் இஸ் எ போ ரிட்டன் ஃபார் அன் அசிஸ்டன்ஸ் ரெண்டர்ட் டு ஒன் வாஸ் டன் நோ ப்ரேயர் ஃபேவர். தக்க சமயத்தில் செய்த உதவி சிறிதாக இருந்தாலும் பயன் கருடாமல் செய்யும் போது அதன் மதிப்பு இந்த உலகத்தை விட பெரியது. ஆமங்கரே, உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். நிகழ்ச்சியில் உங்களுக்காக பெரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அளித்து வருகின்றோம்.
3: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி, மங்கையர் ஒளி.
2: அன்றைக்கும் இனியவை, இன்றைக்கும் இனியவை, என்றும் இனியவை திரைப்பட வரிசையில் அழைச்சென்ற எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் குரலில் வரும் அருமையான ஒரு பாடல் இதய கோயில் படத்து பாடலாகும். இதயம் ஒரு கோவில்.

தனது கம்பீரமான மற்றும் மென்மையான குரலால் இப்பாடலுக்கு உயிர் கொடுத்திருப்பார். இதய கோயில் படத்தில் வந்துள்ள இன்னுமொரு பாடல் பார்த்து தலைவன் பாடினார். இசைஞானி இளையராஜாவின் இச

நினைவில் நிற்கும் பாடல்கள், மறக்க முடியாத காவிய சூப்பர் ஹிட், அதாவது மெலோடி பாடல். இது பாட்டுக்கு குரல், கூடவே குரல் கொடுக்கிறவர் எஸ் ஜானகி அவர்கள்.

0: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி
1: மங்கையரை உங்கள் நிகழ்ச்சியில் தொடர்கிறது. இதோ வரும் இந்த பாடல். உன் பேர் சொல்ல ஆசைதான்.
2: உன் பேர் சொல்ல ஆசைதான்.
1: மின்சார கண்ணா படத்து பாடல் இது. இசை புயரகுமானின் மென்மையான செமி கிளாசிக்கல் இசையில் இந்த ஆவணி மாத முதல் நாள் மத்திய வேளைக்கு கேட்க மிகவும் அற்புதமான பாடல்.

ஆசைதான் உன்மேல் ஆசைதான். இதோ எஸ் ஏ ராஜ்குமாரின் உருக வைக்கும் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் தேன்குரலில் ஒலிக்கும் இந்த பாடல். ஏதோ ஒரு பாட்டு,

0: நீங்கள் ரசித்து கொண்டிருப்பது உங்கள் AM2 வானொலி ஒளிபரப்பு, உங்கள் மங்கையொலி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

19ஆம் ஆண்டு வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற விசுவாசம் திரைப்படம் இது. மனதையுருக வைக்கும் மிகவும் அழகான ஒரு காதல் பாடலாகும். இந்த மத்திய வெளியின் இதமான சுழலுக்கு கீக்க திகட்டாத குடும்ப பாசத்தையும் காதலியும் இவருக்கு மிகச்சிறந்த பாடல்.

இது வானொலி எழுதி அலைவரிசைகளில் ஒளிபரப்பாகும் உங்கள் இரவு நிகழ்ச்சி இசை அருவி நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை சரியாக மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகும் உங்கள் தேவராகம் நிகழ்ச்சி கேட்பீர்கள். வழங்குபவர் அன்பு கலைவாணி அவர்கள்.

நமது நிகழ்ச்சிக்கு பிறகு வருவது அன்பர் அமித் அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். நன்றி, வணக்கம் நேயர்களே.

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியின் தொடக்கமாக நீங்கள் ஒரு விநாயகரை போற்றும் பக்தி பாடலை நீங்கள் கேட்கலாம். மேலும் நம்முடைய உள்ளூர் கலைஞர் அம்மா அஜிதா மருதை குரலில் நீங்கள் அடுத்த விநாயகரை பாடலை நீங்கள் கேட்கலாம். நம்முடைய இன்றைய ஒரு மணி நேர நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கடவுளை பற்றி நாங்கள் பேசியிருப்போம். மற்றும் ஆடி மாதம் முடிந்தது. அதனால்தான் இன்று இன்னொரு விஷயத்தை, இன்னொரு பொருளை பற்றி நாங்கள் பேசியிருப்போம்.

நீங்கள் வந்து கடவுளை பற்றி நாங்கள் பேசியிருப்போம் மற்றும் ஆடி மாதம் முடிந்தது. அதனால்தான் இன்று இன்னொரு விஷயத்தை இன்னொரு பொருளை பற்றி நாங்கள் பேசியிருப்போம்.

அன்பு மக்களே, இன்று செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி. இன்று ஆவணி மாதம் முதல் நாள். மேலும் இன்றைக்கு சஷ்டி திதி இருக்கிறது. ராசி பலன்கள் கேட்கலாமா? மேஷம் சுகம், ரிஷபம் நட்பு, மிதுனம் வரவு, கடகம் பக்தி, சிம்மம் வெற்றி, கன்னி பரிசு, துலாம் பயம், விருச்சி பாராட்டு, தனுசு தெளிவு, மகரம் ஆதரவு, கும்பம் புகழ், மீனம் போட்டி. அடுத்த பாடல் ஒரு பழைய பாடல், டி.எம். சௌந்தரராசன் குரலில் அவர் இசையமைத்த இதோ கலை முதலாகி என்னும் விநாயகரை போற்றும் பக்தி பாடல்.

ஆமாம், நீங்கள் கலை முதலாகி என்னும் பாடலை நீங்கள் கேட்டீர்கள். இனி இடம்பெறுவது இன்றைக்கு நான் சொன்னபடி இன்று செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி இன்று சஷ்டி என்னும் விரதம் பக்தர்கள் முருகப்பெருமான் உடைய பக்தர்கள் கடைபிடிக்க இந்த சஷ்டி விரதம் என்பது என்ன என்று பார்ப்போமா? சஷ்டி என்பது முருகப்பெருமானுகண்ட ஒரு திருநாளாக இருக்கிறது. மேலும் நம்முடைய தமிழ் வழக்கில் குறிப்பாக முருகப்பெருமானை வழிபடும் நாளாக இந்த நாளை மிகவும் இந்த நாள் மிகவும் முக்கியமானது. சஷ்டி என்பது கந்த சஷ்டி என்பது ஐப்பசி மாதத்தில் வரும் சஷ்டி நாட்களை சிறப்பாக கடைபிடிக்கப்பட்டுள்ளது. மற்றும் சஷ்டியில் இருந்தால் அகப்பட்டி என்ற பழமொழியும் உண்டு. சஷ்டி விரதத்துடன் தொடர்புடையதாக இது பொதுவாக விளக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் நீங்கள் கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் கேட்கலாம். அம்மா சுலமங்கலி சகோதரிகள் குரலில் நீங்கள் இந்த பாடலை கேட்கலாம்.

அன்பு மக்களே, நீங்கள் கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் கேட்டீர்கள். இனி இடம்பெறுவது நம்முடைய அம்மனே போற்றும் பக்தியை பாடல். இந்த பாடலுக்கு குரல் தருபவர் தமிழ்நாட்டிலிருந்து சூப்பர் சிங்கரான அகிலா மற்றும் அருணா அவர்கள்.

ஆவணி சஷ்டி என்பது ஆவணி மாதத்தில் வரும் சஷ்டி திதியை குறிக்கும். இது முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக பல பக்தர்களால் கருதப்படுகிறது. இன்று பொதுவாக முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுவார்கள். ஓம் சரவணபவ மந்திரம் ஓதுவார்கள். பால், பஞ்சாமிர்தம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்வார்கள். விரதம் அல்லது எளிய உணவு எடுத்துக்கொள்வார்கள். முருகனுக்கு விளக்கு ஏற்றி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வார்கள். முக்கியமாக ஆவணி சஷ்டி என்பது கந்த சஷ்டி ஐப்பசி சஷ்டியிலிருந்து வேறுபட்டது. கந்த சஷ்டி தான் சூரசம்ஹாரத்துடன் தொடர்பு உடைய முக்கியமான 6 நாள் விழாகும். மேலும் இதோ இனி இடம்பெறுவது சிவபெருமானை போற்றும் பக்தி பாடல், ஒரு தேவார பாடல், திருஞான சம்பந்தரால் இயற்றிய இந்த பாடல் கோளறு திருப்பதிகம்.

இந்த கோளாறு திருப்பதிகத்தை பாடியவர் நம்முடைய திருஞான சம்பந்தர் அவர்கள். அவர்கள் வந்து சமணத்தோடு ஒரு விவாதம் செய்ய போகின்ற போது பாண்டிய நாடு அரசி மங்கையர்க்கரசி வந்து அவரை தடுத்து இப்பொழுது வந்து நேரம் சரியில்லை என்று சொல்லி தடுத்தார். அதனால்தான் திருஞான சம்பந்தர் என்ன சொன்னார், இந்த கோளறு பதிகத்தை பாடும் பொழுது எந்த நேரமும் எந்த காலமும் கோளும் எல்லாமே வந்து எங்களுக்கு சிவன் அடியார்களுக்கு நன்மை செய்யும். அடுத்து வருவது நம்முடைய எஸ்பி பாலசுப்பிரமணியம் குரலில் இன்னொரு சிவபெருமானை போற்றும் பக்தி பாடல்.

அன்பு மக்களே, அடுத்த கண்ணனை போற்றும் பக்தி பாடலை நாங்கள் சிறப்பாக ஃப்ளக் ஊரிலிருந்து ஈஸ்வரன் அழகிரி தமது பிறந்த நாளை முடித்து சந்தில், புவாளன், விலாசினி, பிரத்திகன், கியாரா, விநாயகம், வாசன், சஞ்சனா, பிரியங்கா, தேவா, சுஷிலா, ஜியான், பத்மினி, திவ்யான், விவ்யான், இசன் அனைத்து குடும்பத்தார்கள் சார்பிலும் நர்சிகாது, அழகிரி, மாணிக்கம், நாயுடு, ரங்கியா, செத்தி மற்றும் பாடலை கேட்கின்றவர் அதே வினோதா யாவு அவர்கள். இதோ எம் சுபனா குரலில் நீங்கள் கண்ணா கண்ணா பாடலை கேட்கலாம். மற்றும் சுழலும் சக்கரம் என்னும் பாடலுக்கு குரல் தருபவர் கத்ரோபோன் தமிழ் கூட்டிணைப்பைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இந்த பாடலுக்கு குரல் தந்தவர்கள். மேலும் நம்முடைய இன்றைய தமிழ்

0: Isaiaruvi with Bhubaneswari. Bhubaneswari.
1: வணக்கம் நேயர்களே, இனிய இரவு வணக்கம். மொரிஷியஸ் வானொலியின் அன்பு நிறைந்த இசை அறிவேனும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இரவின் அமைதியோடும் இசையின் இனிமை கலக்கும் இந்த அழகிய வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலில் இரவனை போற்றும் பாடலை கேட்போமாக.

இறைவனின் புகழை பாடிய அந்த இனிய பக்தி பாடலை கேட்டோம். வாழ்க்கையில் பயணத்தில் ஒவ்வொரு நாளும் இறை அருள் நமக்கு துணையாக இருந்து நம் எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் நல்வழி காட்டட்டும்.

நேயர்களே, மாலை மறந்து இரவு மலர்கிறது. வீடுகள் ஒளிர்கின்றன, குடும்பங்கள் ஒன்று கூடுகின்றன. குழந்தைகளின் சிரிப்பும் பெரியோர்களின் உரையாடல்களும் இல்லங்களின் மகிழ்ச்சியும் இந்த நேரத்தை மேலும் இனிமையாக்குகின்றன. அந்த மகிழ்ச்சியோடு இசை உங்கள் இதயங்களை தொட்டு செல்லட்டும்.

வாழ்க்கையில் பல செல்வங்கள் கிடைக்கலாம், ஆனால் அன்பான உறவுகளுக்கு ஈடு இணை இல்லை. பெற்றோரின் ஆசிர்வாதம், மூத்தோரின் அனுபவம், பிள்ளைகளின் சிரிப்பு, நண்பர்களின் அன்பு, இவையே வாழ்வின் உண்மையான செல்வங்கள். அன்பை வெளிப்படுத்த தயங்காதீர்கள். ஒரு புன்னகை ஒருவரின் நாளை அழகாக்கும். இந்த எண்ணங்களோடு அடுத்த இனிய பாடலை கேட்போமாக.

இசை சோர்வை நீக்குகிறது, இசை நினைவுகளை மலரச் செய்கிறது, இசை மனதிற்கு ஆறுதலாகிறது. அதனால்தான் காலங்கள் மாறினாலும் தலைமுறைகள் மாறினாலும் இசை என்றென்றும் நம் வாழ்வில் இனிய தோழனாக திகழ்கிறது. அடுத்த பாடல் உங்கள் இதயத்திற்காக.

வானொலி நேயர்களே, இசை அருவி எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி. இனிய இரவு வணக்கம்.

0: This is Radio Marxist.
1: 您好。
2: Assalamualaikum.
3: Came to Mauritius.
4: Namaskar.
5: ஸ்ரோத்ரந்தரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
6: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
7: रेडियो मॉरिशस पर दिल से स्वागत है आप सभी का।